சுப சத்யாவது தேசிய பிரவர்த்தி சமகின் மம ரோஷான் மேதுகுல சூரிய விக்டோரியாவை ஹிட்டபு பிரிமியோ ஜசிந்தாலன்கே நாயகத்துவ வினஸ்வின் பசுவ பெவத்வன பலமு ஜனமத சமீட்சுனேதி குவாலேஷன் பாக்ஷுவே லேப பாக்ஷுவிட வடா இதிரியன் சிட்டின பாவ வார்த்தாவனவா மெம சமீட்சுன பிரதிபலை அன்வ டூ பார்ட்டி பிரிஃபர்ட் மனாபுவனதி குவாலேஷன் பாக்ஷுவிட இதிரிராக ஹிமிர் வேதி அதர் ஏ இதிரி மதிவர்மையட்ட பெற விக்டோரியா தேசுபாலனை வெதகத் சஞ்ஞாமக் லெசுட்டாய் செலக்கினே ஹிட்டபு பிரிமியோ ஜசிந்தா அலன் இவத் பி பென் கேரோல் கே நவநாயகியால் பார்த்துவின் பசு லேபர் ராஜ்வி ஜனதா விசுவாசி நெமத்த குருநகா கேரிமட் உற்சாகரவின் சிறுவா நவ அகமதிவரா கேபினட் ரீஷபல் சா ராஜ்வி நவ பிரதிபத்தி ஹனுமாதிமின் பசு ஜனதாவகி பிரதிச்சாரிய மேம சமீட்சனை ஹரா தேககத ஹகிபாவு தேசுபாலன விஸ்வேஷுகியான் பவசனவா கிசிவிதத் மேதிவருடைய பயத்வீமிட்டு தவக்காலையாக திபிரு பேவின் ஜனமத தாத்விய இதிருயதி வெனா சுவியாக்கி பாவது விஷயாக்கியான் பெண் வாதினவா விக்டோரியாவே ஜீவன வியதும நிமாச கெடலுவ அபராத சா ராஜசேவா வெனி கருணோ இதிரு மேதிவரணம் அனதி ஜனதாவகே பிரதான அவதானியற்று லாக்குன் வெதிப வயசுதான் வாண்டே கிசிவிதத் மெமு நவ ஜனமத சமீட்சனைய சமக விக்டோரியா தேசுபாலன தரங்கிய தவதுரோராத் உணசும் வி அத்தியாதரு லேபசா குவாலேஸ்வரன் திபார்ஸ்வியம் ஜனதா சாயலவாக நிமசதா சிய அவதானிய வெடிக்கிறகர் திபிரவா ஓ விக்டோரியாவே ரஜ்வே ரோஹல் வெல சேவை கருண வைத்தியவரும் வசர விசக்கட்ட பசு பலமு வரட்டு அராட்சித கார்மிக கிரியாமார்கியாக வார்ஜுனியாக் ஆரம்ப கிரிமிட்டு தீர்மக்கிறது மினவா மெம வார்ஜுனி அகோஸ்து தூங்குன பாஸ்பரு துலாய தீசிட்டு பசுரு ஹதர்தாக்குவா பயத்தும் அதில் ஏற்ற மெல்பர்ன் ராயல் மெல்பர்ன் ராயல் சில்ட்ரன்ஸ் தா ராயல் விமன்ஸ் அத்திலு பிரதான ராயல் பிரசாக் வைத்தியவரும் எக்விமிட்டு நியமித்துவத்து மினவா வயதுவரும் பவசானே வெடு வெடிக்கிறீம் சேவா கொந்தேசு வெடிதினு கிரீம் அதிக வெடபர அவம கிரீம் சா நொகவன அதிகால சேவா வலிட்டு சாதாரண விசுதும் லபாத நிலசு இல்லா மாச கிரணாமாக திஸ்வே சாகச்சா பேவதுமது மெதேக் எகதாவேற்று பேமினனு ஹகிபாவாய் மெம கார்மிக குறியாமார்க்கிய ஹேதுவேன் ஹதிசி நொமன பாயிர ரோகி சாயனு சலசும் கில சத்கம் சா வைத்திய ஹமுவிம் கீபியாக் கல்தமீமட்டு ஹோ நெவத காலஸ்டான் கிருகத கிரிமட்டு சிதுவேகி பவட்டாய் ரோஹல் பலதாரின்று தனும் தீதிபெண்டே கிசிவிதாத் ஹதிசி பிரதிகாராஷ்வ தனி சத்காரேகக்கு சா ஜிவிதாராட்சிக சேவாமான் கிசு துபாதாவுக்கின் தொரவு சாமானிய பரதி கிராத்மிக வினபவாத் எம் ஆன்ஷுவல வைத்தியவருன் வரச்சுனுட எக் நோன பவாத் தாவரு கருத்து வினவா விக்டோரியா ராஜ்வே சந்தான் கிரானி வைத்தியவருங்கே நியோதித்தியன் சமக சாகச்சா அகாண்டவ சிது கிரமின் பவத்தின அதர் ரோகின்ற அதிபன அபாசுதா அவவ கிரிமசதா ரோஹல் சமக எக்வ விசேஷ வெடப்பிலிபலா பிரயாத்மக கிர அதிபவாய் கிசிவிதாத் வைத்திய சங்கம் பெண்வாதேனே பிரமாணவாத் வைத்திய காவிரி மண்டலாக பாத்வாகினே மசா ரோகின்ற வடாத் ஆராட்சித்து சௌக்கிய சேவா பக்லபாதீம் மெம இல்லீம் வருட்டு கருணமின் விசுதுமுள்ளபாதின அத்தியாவசியபவாய் விக்டோரியாவே நவ அக்ரமாத்து பென் கேரோல் சிய பலமு கேபினட் சோதனை பிரகாஷ் பத் கரமின் பிரதான மாத்தாஸ்டு கீபேக வினஸ்கம் சிது குறித்து வினவா மெம சோதனை அடதே பாண்டாகார போலீஸ் சா அத்தியாபர மாத்தியம் சிய சதா நவ அமாத்தியவரு பக்கவ அதிப வயசுதான் வாண்ணே எமென்ம கிருத்திம புத்திய சா டிஜிட்டல் ஆர்த்திக்கிய சதா ஆஸ்திரேலியாவை பலமு அமாத்திய துகளது ஹனுன்வாதி இது வினவா சபபன் ரயில் லூப் வியாபுத்தி அதுலு பிரபான வகக்கீம் வருட்டது வினஸ்கம் சிது குறையதி அதர் கேபினட் மாண்டலே வடாத் காராட்சியம கிரிம மெய் அரபுணபவாய் ராஜ்வே பவசானே ஹிட்டபு பிரிமியோ ஜசிந்தா அலன் சமக சமீபவ கட்டியத்துக்கல அமாத்திவரு கீபதின் குக்கே மெ வகக்கீம் மெம சான்சோதனை அடத்தே வினஸ்கரத்தி விடுவா பென் கேரோல் பவசானே ஜனதாவகே பிரமுக அவசதா இட்டு கிரிம சா ராஜ்வே சேவாமன் சக்தி மத் கிரிம சதா மெம நவ கேபினட் கண்டாய்வு கடைது கருண பவாய் மீலங்க பெடரல் இலக்ஷனிகின் பசுவ லிபரல் பாக்ஷிய சா ஒன் நேஷன் அதன சந்தான ஆண்டுவாக் பீட்டு வண்ணே நெதிபோவ வெடபலன விபக்ஷ நாய்க்கா ஜேன் ஹியூம் நெவது அவதாரணை கருத்தி வினவா பவுலின் ஹென்சன் கே ஒன் நேஷன் பாக்ஷிய சமக ஆண்டுவாக் பீட்டு வண்ணே டெய் அது தவசேதி சேனல் நைன் மெடல்ஸ் அனகதி விமசு அவஸ்தாவை மகே நாயகத்துவ அடத்தே எவனே சந்தான கிசிதாதி வண்ணே நெ யனுவின் அய பிரகாஷ் கருத்தி வினவா லிபரல் பக்ஷிய சக ஒன் நேஷன் நிகுதி வி ஆண்டு வக் பீட்டு வண்ணே நெகி பாவட்டு சாதிக்க வியகி பாவு ஜேன் ஹியூம் சிதான் கருத்தி வினவா கிசிவிதாத் மதிவருணேதி ஒன் நேஷன் சமக மனாப்பு ஹோமாருக்கருகனிமே கிவிசுமக் எதிகரகானேதே அன்னு ஏ சம்பூர்ணேன் பிரதிக்ஷேபகரனஹ மணப்பு சம்பந்த சாகச்சா சாமானியன் மெதிவரணைக்கிட்ட ஆசானவு அபேட்சிக்கன் சா உன்கே பிரதிபத்தி பேதலிப்பு பசுவ சிதுகுரணபாவு ஐயப்பவசாத்து வினவா
වනේෂවෙන් පක්ෂයට ලැබෙන ජනතා සහය ඉහළ යමින් ඇති පසුබිමක ලිබරල් පක්ෂය ඉදිරි මැතිපරණයේදී එම පක්ෂය සමග කටයුතු කරන ආකාරය පිළිබඳව දැඩි දේශපාලන අවධානයක් යොමු තිබෙනවා. 2026 ඔස්ට්‍රේලියානු ජන සංගමයට පෙර ආරක්ෂිත පාර්ට්මන් ගොරනැගිලිවලට නිලධාරීන් ප්‍රවේශය ලබා ගැනීම සඳහා පාර්ට්මන් සහ ගොරනැගිලි කැමරාකරුවන් සමග සාකච්ඡා ආරම්භ කර තිබෙනවා. ඔස්ට්‍රේලියානු සංඛ්‍යා ලේඛන කාර්යාංශය පවසන්නේ රටේ ජනගහනය සහ නිවාස පිළිබඳව නිවැරදි තොරතුරු ලබා ගැනීමට සෑම නිවසකම ජන සංගමයට ඇතුළත් කිරීම අත්‍යවශ්‍ය බවයි. කෙසේ වෙතත් ආරක්ෂිත දොරටු සහිත විශාල අපාර්ට්මන්ට් ගොඩනැගිලිවලට ඇතුළත් වීම සහ නිවසෙන් වෙත ලේඛන ලබා දීම අපහසු කාර්යයක් බව ස්ට්‍රේට් නියුස්යන් පෙන්වා දෙනවා. අගෝස්තු 11 වෙනිදා පැවැත්වෙන ජන සංගමයේ වෙනුවෙන් ශ්‍රේෂ්ඨ නිලධාරීන් 35කට ආසන්න පිරිසක් බඳවාගෙන තිබෙනවා. ඔවුන් ජන සංගමයේ පෙර අවශ්‍ය ලේඛන නිවාස වෙත ලබා දීමටත් අගෝස්තු 11න් පසු තොරතුරු සම්පූර්ණ නොකළ නිවාස නැවත සම්බන්ධ කර ගැනීමටත් කටයුතු කර තිබෙනවා. නිලධාරීන් ගොඩනැගිලි වෙත පැමිණෙන වේලාව ඔවුන්ගේ අනන්‍යතාවය සහ ආරක්ෂිත ප්‍රවේශය පිළිබඳව අපාර්ට්මන්ට් කළමනාකරුවන්ට පෙර දැනුම් දීමද සැලසුම් කර ඇති බවයි සඳහන්. යනුම ජන සංගමන කටයුතු බාධාවකින් තොරව සිදු කිරීම සඳහා අපාර්ට්මන්ට් වැසියන් සහ ගොඩනැගිලි කළමනාකරුවන්ගේ සහාය ඉල්ලා තිබෙනවා. වික්ටෝරියා වන් නේෂන් පක්ෂයේ සභාපති වාරෙන් පිකරින් 11 නොවැම්බර් මාසයේ ප්‍රාන්ත මැතිවරණය සඳහා පක්ෂ නායකයා ලෙස නම් කර තිබෙනවා. ඔහු පැකනම් පාලමන්ත්‍රී ආසනය සඳහාද තර්ක කිරීමට නියමිතයි. මෙම පාත්වීම සිදුව තිබෙන්නේ පක්ෂ නායකත්වය පිළිබඳව පැවති අනුමත අතර හිටපු නොදන් ටෙරිටරි ප්‍රධාන අමාත්‍ය ඇඩම් ගිල් සහ හිටපු හමුදා නිලධාරී හෙස්ටන් රසල් යන දෙදෙනාම වික්ටෝරියා වන් නේෂන් නායකත්වය බාර ගැනීම පිළිබඳව වාර්තා ප්‍රතික්ෂේප කිරීමෙන් පසුවයි. වාරන් පිකරින් මීට පෙර වික්ටෝරියා වන් නේෂන් පක්ෂයේ සභාපතිවරයා ලෙස කටයුතු කළ අතර ඉදිරි මැතිවරණයේදී පක්ෂයේ නව ශක්තියකින් ඉදිරියට ගෙන යාම ඔහුගේ අරමුණු බවයි සඳහන්. පිකරින් පවසන්නේ නොවැම්බර් මැතිවරණයේ වන් නේෂන් පක්ෂයේ ඉතා වැදගත් අවස්ථාවක් වන අතර ප්‍රධාන දේශපාලන පක්ෂවල අභියෝගයක් එල කිරීමට තම පක්ෂය සූදානම් බවයි. වන් නේෂන් පක්ෂයේ මෙවන විට වික්ටෝරියා ප්‍රාන්තයේ මැතිවරණය සඳහා අපේක්ෂකයන් ඉදිරිපත් කරමින් සිටින අතර පක්ෂ නායක පෝලින් හැන්සන්ද මැතිවරණ ව්‍යාපාරයට ඍජුව එක්ව සිටිනවා. ඔස්ට්‍රේලියාවේ විදේශීය සේවකයන්ට වීසා ස්පොන්සර්ෂිප් ලබා දෙන සේවා යෝජකයන්ට දැඩි නීති ක්‍රියාත්මක වන බව ඔස්ට්‍රේලියන් බෝඩර් ෆෝස් ආයතනය අවධාරණය කර තිබෙනවා. විදේශීය සේවකයෙකු ස්පොන්සර් කරන ආයතන එම සේවකයාට නියමිත වැටුප් ගෙවීම රැකියා කොන්දේසි පවත්වාගෙන යාම සහ වීසා නීති අනුගමනය කිරීම අනිවාර්ය බවයි ABF පවසන්නේ. ස්පොන්සර් ආයතනයක නීති උල්ලංඝනය කළහොත් ඔවුන්ගේ ස්පොන්සර් අවසරය අත්විට වීම, අවලංගු කිරීම, අනාගතයේදී විදේශ සේවකයන් බදවා ගැනීම, සීමා කිරීම සහ දඩ මුදල් පැනවීම වැනි පියවර ගත හැකි බවයි සඳහන් වන්නේ. එමෙන්ම වීසා ස්පොන්සර්ෂිප් ලබා දෙන බව පවසමින් සේවකයන්ගෙන් මුදල් ඉල්ලීම හෝ අයතු ප්‍රතිලාභ ලබා ගැනීම නීති විරෝධී ක්‍රියාවක් බවද බලධාරීන් පෙන්වා දෙනවා. විදේශීය සේවකයන් සඳහා වැදගත් කරුණක් වන්නේ තමන්ට ස්පොන්සර්ෂිප් ලබා දෙන ආයතනය නිත්‍යානුකූලද තම රැකියා අයිතිවාසිකම් නිසි ලෙස ලබා දෙනවාද යන්න පිළිබඳව අවධානයෙන් සිටීමයි. කෙසේ වෙතත් ඔස්ට්‍රේලියාවේ වැඩ කරන විදේශීය සේවකයන්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කිරීම සහ වීසා පද්ධතියේ විශ්වාසනීයත්වය පවත්වා ගැනීම සඳහා මෙම නීති ක්‍රියාත්මක කරන බවයි ABF අවධාරණය කර තිබෙන්නේ. මෙල්බර්න් නගරයේ පොදු ප්‍රවාහන ඉතිහාසයේ නව පියවරක් සනිටුහන් කරමින් නව ජී ක්ලාස් ප්‍රෑම් රථ සේවයටුවේ කර තිබෙනවා. වසර ගණනාවකට පසු මෙල්බර්න් ට්‍රෑම් චාලියට එක්වන මෙම නවීන ට්‍රෑම් රථ මගී පහසුව ආරක්ෂාව සහ ප්‍රවේශයේ පහසුකම් වැඩි දියුණු කිරීමේ අරමුණින් හඳුන්වා දී තිබෙනවා. වික්ටෝරියා රාජ්‍යයේ මේ සඳහා ඩොලර් බිලියන 1.85ක ආයෝජනය කර ඇති අතර නව ජී ක්ලාස් ට්‍රෑම් රථ 100ක් නිෂ්පාදනය කිරීමට සැලසුම් කර තිබෙනවා. මෙම නව ට්‍රෑම් රථයක මීටර 25ක් දිගමන අතර මගින් 150 දෙනෙකු දක්වා රැගෙන යා හැකියි. පැරණි ට්‍රෑම් රථවලට වඩා වැඩි ඉඩකඩ, වැඩි දොරවල් සහ පහසුවෙන් නැගීමට හැකි පහළ මට්ටමේ සැලසුමක් මේ අතුරත් වෙනවා. රෝදපුටු සහ ජංගම උපකරණ භාවිත කරන මගින් සඳහා විශේෂ ඉඩකඩ, නවීන මාර්ග තොරතුරු පද්ධති සහ අඩු ශබ්දයෙන් ක්‍රියා කරන බලශක්ති කාර්යක්ෂම මෝටර් පද්ධතියද මෙම ට්‍රෑම් රථවල අන්තර්ගත වනවා. නව ජී ක්ලාස් ට්‍රෑම් රථ මුලින්ම රූට් 59, 57 සහ 82 මාර්ගවල එක්කරන අතර පසුව එය රූට් නම්බර් 12, 48 සහ 58 වැනි මාර්ගවල වෙතද පුළුල් කිරීමට නියමිතයි.
மெல்பர்ன்ஹி பெர்னி ட்ராம் ரத்தம் என்று நவ பரப்புரை ஜி கிளாஸ் ட்ராம் ரத்த பேமனி நகர்வே பொது பிரவாகன சேவையை வடாத் நவீன சா சேவ கிணி குடும்ப பகசுவின் சேவபாக் பவர் பாத்கிரிமே வேதகத் பியவராக் லிசாய் செலகென்னே எபோதாத் சமகின் அதட நீமித லாக் மிகர அசோலியானு தேஷ்விய பிரவுர்த்தி நிபாவனவா ஹமுவேமு லவன அகருவாதாத் ஹாரிட்டுப ராத்ரி அட்டாய் தியட்ட எதைக்குப்பட்ட சுப சத்யாக்கு